அதுவும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன மகாபிரபுன்னு தம்பிரும் நீ போக மாதவ் சிங் சி ஹாய்தன் அதுவும் கிருஷ்ண சைத்தன மகாபிரபுன்னு மாங்டாதுனா பக்த புன மங்க தூங்கி இருக்கா போக மாண்டோ பிரசாதி லோக்சங் மந்திரிதோ நீங்க நோட்டு சேங்கிறேன்.

சும்னா கிருஷ்ண சைத்தன மகாபிரபு நல்லம் சிங்க ஹரியருகா ஸ்ரீ குந்திசா மந்திரிக்கு மனுங்கிதோ ஷேங்பசி லூன கோகோப்பல்லு செல்லி.